உதிர்த்து பத்தகமையும் வயலினா தாதே சூந்துவின் சர்ஹுனே தலகத்தியும் அரேகா.